பரி பமத பசதரி தரி மகரி தரி மகரி தரி பமரி தரி தசச பதத பப பரி பபதச சரி பபதச சரி பபதச சரி நிசதனி பத பப கமரி கதரி.